0: அரும்பத்தாட்ட உண்டி என் மனத்தின் பைவத்தை கொல்ல நோக்கி
1: Tauschers